அடுத்து வைஃப் ஆஃப் வி வரப்பிரசாத் சித்திரம் கோசம், எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன், எம் எம் ஸ்ரீலேகா பாடின பாட்டு, ஸ்வர நிர்வாகம்.